நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். சந்தோஷமாக விடுகிறது புத்தம் புதிய காலை பொழுது. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்குமான இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இறுதி நாள், 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்று பொக்கிஷ புதன் உங்கள் அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்த காத்திருக்கு. எனவே நல்ல பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்தும் சக்தி FM மோடு இணைந்திருங்கள். நேரத்தை பார்ப்போம். நேரம் 6 மணி.

வணக்கம். தாயகத்தோடு இணைந்திருக்கிறோம். காலை பொழுதை சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய காலை பொழுதில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் மனசில் வாங்கிக் கொள்ளலாம். நாங்கள் தெரிவு செய்கின்ற பாதை சரியான பாதையாக இருந்தால், நாங்கள் போகின்ற பாதை சரியான பாதையாக இருந்தால், நாங்கள் அதிக வேகத்தோடு போய் அதை வெற்றி பெற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் போவது நிதானமாக இருந்தாலும் மெதுவாக இருந்தாலும், போகின்ற பாதை வழி சரியாக இருக்குமாக இருந்தால் அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வெற்றி நிச்சயம் எங்களை வந்து சேரும். எனவே அந்த வெற்றி வரும் வரை நாங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். இடையில நின்றுவிடக் கூடாது. அவ்வளவுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். எனவே முதலில் போகின்ற பாதையை சரியாக தேர்வு செய்வோம். அதுக்கு பிறகு எங்கள் நிதானத்தை கடைபிடிப்போம். வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை மனசுல வாங்கிட்டு நாங்க எங்களினுடைய உறவுகளுக்கு வாழ்த்து சொல்லலாம். 7 மணிக்கிடையில் உங்கள் உறவுகளுக்கு வாழ்த்து சொல்வதற்கு உங்களினுடைய மெசேஜ்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். 07 0 0 2 8 3 8 5 4 0 இது சக்தியின் வாட்ஸ்அப் இலக்கு. புதுசா எங்களுக்கு ஒரு உலகம் வேண்டும். அந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்.

0: பிரேக்ஃபாஸ்ட் பிரதான செய்திகள்
1: வழங்குவது
2: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில் எங்கள் வீட்டை லோத்தர் மூலம் கையிலே காசு ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு தேசிய லோத்தர் சபை
0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்
3: வணக்கம் நேரம் காலை 7 மணி சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் கிறிஸ்டினா ரத்னம் செய்திகளுக்காக நான் கமலேந்திரன் நிலக்ஷன்
0: தலைப்புச் செய்திகள்
1: வழங்குவது
4: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்
5: அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10,00,000 ரூபாய் 500,000 ரூபாய் 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள் டிஎல்பி வாசி அனைவருக்கும் வாசி
6: ஃபேஷன் பேக் ரிவார்ட்ஸ் கெட்டவே ரூபாய் 5,000க்கும் அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ் ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா அக்டோபர் 25 வரை மட்டுமே ஃபேஷன் பேக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்
3: ஆட்சி மாறினாலும் கொள்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாக அமையும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள விமல் வீரவங்சவிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக போலீசாரினால் அழைப்பு 8 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கவில் ஒருவர் கைது சமூக வலைதளங்களில் சிறுவர்களின் நிலப்படங்கள் காணொலிகளை பதிவேற்றும் போது அவதானமாக இருக்குமாறு பெற்றோருக்கு எச்சரிக்கை ஆசனப்பட்டி தொடர்பிலான சட்டத்தை மீறிய 2,000 பேருக்கு அபராதம் அமெரிக்க படையினர் இன்றுடன் ஈராக்கிலிருந்து முழுமையாக வெளியேற்றம்
0: தலைப்புச் செய்திகள்
1: வழங்கியது
6: இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ் நிலையான பயிர் செய்கை நவீன தொழில்நுட்பம் பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம் அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ் சைபர் 1137772778
7: சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதற்தர பல்கலைக்கழகமான கர்டின் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்று உங்கள் ஆராய்ச்சிகளை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்லுங்கள் கர்டின் பெர்த் மற்றும் கொழும்பில் உள்ள நிபுணர்களின் கீழ் கல்வி பயிலுங்கள் விண்ணப்பங்களை எமக்கு அனுப்புங்கள் கர்டின் கலம்ப .lk இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்
0: உள்நாட்டு செய்திகள்
3: பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களினால் நடைமுறைப்படுத்தப்படும் கொள்கைகளை சரியாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை பாராட்ட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி எவான் பாப்பஜோஜு தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் தொடர்பாடல் பிரிவுடன் இடம்பெற்ற விசேட நேர்காணலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இதன்போது அவர் இலங்கை மத்திய வங்கியின் பணிகளையும் பாராட்டினார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை தொடர்ந்தும் செயற்படுவது குறித்து இங்கு வினவப்பட்டது
8: This is a very important question.
9: எமது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் 2027 மார்ச் மாதம் 19ஆம் தேதி நிறைவடையவுள்ளது அதாவது எமக்கு இன்னும் சுமார் 6 மாதங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது தற்போது 7வது மீளாய்வுக்காக நாம் இங்கு வந்துள்ளோம் மேலும் ஒரு மீளாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது அவை இரண்டையும் வெற்றிகரமாக நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம் எமக்கு முன்னோக்கி செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன நல்ல நிதி கொள்கையை பேணுவது மிகவும் முக்கியமானது ஆனால் அதற்காக வரிகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றோ நாடு மேலும் பெரிய முதன்மை மிகைகளை இலக்காக கொள்ள வேண்டும் என்றோ அர்த்தமல்ல பொருளாதாரம் வலுவாக இருப்பதால் நல்ல வருமானத்தை பெற முடிவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் நாம் தொடர்ந்து இலங்கையோடு இருக்கின்றோம் நிதியுதவிக்கு மேலதிகமாக ஆலோசனை தொழில்நுட்ப உதவி திறன் மேம்பாடு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை மதிப்பீட்டு திட்டங்கள் மூலமாகவும் நாம் உதவி வழங்குகின்றோம் நான் இலங்கைக்கு வந்திருப்பது இது 7வது தடவையாகும் நான் அவதானித்த ஒரு விசேட விடயம் என்னவென்றால் தமக்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களால் உருவாக்கப்படாதிருந்ததாலும் நல்ல நிறுவனங்களினூடாக நடைமுறைப்படுத்தப்படும் கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தற்போதைய ஆட்சியாளர்கள் காட்டும் விருப்பமாகும் மத்திய வங்கி உள்ளிட்ட வலுவான நிறுவனங்கள் தொடர்ந்து சரியான விடயங்களை செய்யும் போது புதிதாக வரும் எந்த ஒரு அரசாங்கமும் அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து புதிதாக தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது கொள்கை தொடர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் நன்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்க்கும் போது அரசாங்கங்கள் மாறினாலும் வெவ்வேறு கொள்கைகள் வந்தாலும் நாடுகளின் பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கு காரணம் சரியான பாதையில் தொடர்ந்து செல்வதே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும். எனவே இலங்கையும் தொடர்ந்து இந்த சரியான பாதையிலேயே பயணிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். மேலும் 5 அல்லது 10 வருடங்களின் பின்னரும் இதுவே எமது இலக்காக இருக்க வேண்டும்.
3: முன்னாள் அமைச்சர் விமல் வீரவாங்ச எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மத்திய குற்றவிசாரணை பணிகத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச விளக்கமறிகளில் வைக்கப்பட்டமை தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்தை நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதா என்பது குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அண்மையில் கொழும்பு நீதவான் நீதிமன்ற இலக்கம் ஒன்றில் போலீசாரினால் விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. குறித்த கருத்து இடம்பெற்ற தொகுக்கப்படாத காணொலிகளை சம்பந்தப்பட்ட ஊடக நிறுவனமிருந்து பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது குறித்த காணொலிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்றத்தினால் போலீஸ் மா அதிபருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பேரில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுமார் 8 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் நேற்றிரவு கடுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3 கிலோ 994 கிராம் போதைப் பொருள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பிஸ்கட் மற்றும் சாக்லேட் அடங்கிய 11 பெட்டிகளுக்குள் மிகவும் சூட்சுமமாக மறைத்து சந்தேக நபர் போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளதாக போலீசார் கூறப்பட்டுள்ளனர். ரத்மலானி ஜெயமாவத்தி பகுதியைச் சேர்ந்த 34 வயதான வர்த்தகர் ஒருவரே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட உளவாளி ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கமையவே சோதனை நடத்தப்பட்டுள்ளது. ஓமானிலிருந்து போதைப் பொருள் தொகையை எடுத்துக்கொண்டு கட்டாருக்கு சென்றதாகவும் அங்கிருந்து நேற்றிரவு கட்டுநாயக்கவை வந்தடைந்ததாகவும் முதல்கட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். வடமாகாணத்தில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஜப்பான் அரசாங்கம் 148 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசமாட்டா மற்றும் ஸ்கவிடா மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண திட்டத்தின் முகாமையாளர் சரத் ஜெயவர்தன் ஆகியோருக்கிடையில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசமாட்டா இங்கு கருத்து வெளியிட்டார்.
9: இலங்கையில் உள்நாட்டு போர் நிறைவடைவதற்கு முன்னரான 2002 முதல் இலங்கையில் கன்னிவெடி அகற்றும் செயற்றிட்டங்களுக்காக ஜப்பான் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நிதியுதவியை வழங்கியுள்ளது. 2026 இலங்கையில் கன்னிவெடி அகற்றும் பணிகளுக்காக ஜப்பான் வழங்கிய மொத்த நிதியுதவியின் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும், சுமார் 990 மில்லியன் இலங்கை ரூபாவாகும். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கான ஏனைய முயற்சிகள் மற்றும் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக தற்போதுள்ள நன்கொடையாளர்களுக்கு மேலதிகமாக சிவில் சமூகம், தனியார் துறை மற்றும் புலம்பெயர்ந்தோரையும் இணைத்து ஆதரவுகளையும் விரிவுபடுத்துமாறு இலங்கை அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன்.
3: இந்த செயற்திட்டத்தினூடாக 190,000 சதுர மீட்டருக்கும் அதிக நிலப்பரப்பில் கன்னிவெடிகள் அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனூடாக 7,000க்கும் அதிகமானவர்கள் தமது சொந்த நிலங்களுக்கு மீள திரும்புவதற்கும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் வாழும் சுமார் 11,500 பேர் தமது பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பாக அமையவுள்ளது. அதிவேக வீதிகளில் ஆசனப்பட்டி அணியாமல் பயணித்த 2,000க்கும் மேற்பட்டோர் மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி முதல் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அதிவேக வீதிகளில் உள்ள அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகள்.
10: Чилюяк, чилюяк.
11: Кто сказал, что осень – повод грустить? Мы объявляем сезон улыбок, музыки и хорошего настроения. «Азия Плюс». Включи осень на 100%.

0: கம்பிகளை உறுதியாக கட்ட போறீங்கன்னு சொன்னா கம்பிகளை சரியாக போடுங்க. அதுக்காக மெல்பா கம்பிகளை தெரிவு செய்து கொள்ளுங்க. 2002 இலங்கையில் கட்டுமான துறையில் நம்பகத்தரமான ஒரு இடமாகவும் அதே நேரத்தில் முன்னணியான ஒரு இடமாகவும் இருக்கிறது மெல்பா நிறுவனம். எனவே மெல்பா நிறுவனம் தருகின்ற இந்த மெல்பா கம்பிகள் எப்பொழுதும் உங்கள் கட்டடங்களை உறுதியாக வைத்திருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை.
1: எந்த ஒரு பிசினஸும் வெற்றிகரமான பிசினஸ் ஆகிட சரியான ஒரு பார்ட்னர் தேவை. ஸ்டார்ட் அப், SME அல்லது பெரிய என்டர்பிரைஸ் என உங்கள் பிசினஸ் எதுவாக இருந்தாலும் முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை SLT Mobitel Enterprise உங்களுக்கு வழங்குகிறது. பிசினஸ் என்றால் SLT Mobitel Enterprise. அழையுங்கள் 0112-381-381.
2: சேவையில் உள்ள அரசு பணியாளர்களாக உங்களைப் போலவே ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களாக உங்களுக்கும் இப்போது விஷயோட விலையில் BYD வாகனம் ஒன்று சைஃப்ரோன் 1-2-125-125 அழையுங்கள். BYD கௌரவ அங்கீகாரம், சேவைக்கான அங்கீகாரம், வாழ்க்கைக்கு மனநிறைவு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: இப்பொழுது நீங்களும் வார வாரம் தங்க நகைகளை வெல்வதற்கான வாய்ப்பை மெலிபன் கிரி உங்களுக்கு தருகிறது. மெலிபன் கிரி பால்மாவை பொறுத்தவரையில் சூப்பரான டேஸ்டோடு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான சலுகைகளையும் தராங்க. மிக முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் தங்க நகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 20,000 ரூபாய் பெறுமதியான பண பரிசும் இருக்கிறது. இந்த அட்டகாசமான சலுகையை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மெலிபன் கிரி 400 கிராம் பேக்கெட்டோடு வாங்குங்க. அதில் ஒரு ரகசிய இலக்கம் இருக்கு. அந்த ரகசிய இலக்கத்தை எடுத்து அதோடு சேர்த்து உங்களோட பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் எல்லாவற்றையும் சரியாக டைப் செய்துட்டு 0741-231-231 என்கிற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் அல்லாவிட்டால் SMS அனுப்பி வைங்க. நீங்களும் மெலிபன் கிரியிடம் இருந்து பரிசை வெல்லுங்கள்.
3: ஃப்ரீ பேட்ஸ் 2 பக்கில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து iPhone வெல்லுங்கள்.
4: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்பா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்பா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்பா வெல்டிங் எலக்ட்ரான். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்பா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
0: வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போமா? பெயிண்ட் அடிக்கிறதாக இருந்தால் நீங்க டியூலக்ஸ் அக்வாடெக் டேம் ப்ரொடெக்டை பயன்படுத்தலாம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, உங்களோட சுவரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத துளைகள்ல கூட இந்த பெயிண்ட் போய் நிரப்பும். அதனால வந்து உங்களுடைய சுவருக்கு ஒரு ஷீல்டாகவே அமையும். அந்த பாதுகாப்பு கவசம் என்ன செய்யும், உங்களோட சுவருக்குள்ள நீர் புகுவதை தடுக்கும். அதனால நீர் ஊராது, பாசி வராது. இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதனால தான் உங்களுடைய வெளிப்புற சுவர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பெயிண்ட் டியூலக்ஸ் அக்வாடெக் டேம் ப்ரொடெக்ட் அப்படின்றது.
5: நீரால் நெருங்கவே முடியாது, ஆல்கி ஃபங்கஸ் டேட்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது.
0: ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தின் ஊடாக எங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா, அதுக்கான சூப்பரான வாகனம் டாடா சூப்பர் ஏஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த டாடா சூப்பர் ஏஸை பொறுத்தவரையில் இது சிறந்த ஃபியூயல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த மெயின்டைனிங் செலவை தான் உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் ஏசி கேபின் இருக்கிறது, பவர் ஸ்டியரிங் இருக்கிறது, பிசினஸுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை அட்டகாசமாக தருகிறது. ரொம்ப கம்ஃபர்டான ஒரு வாகனம் தான் இந்த டாடா சூப்பர் ஏஸ். எனவே நீங்களும் டாடா சூப்பர் ஏஸை டிமோவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நாடலாபி ரீதியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் பாயிண்ட் மூலமாக அவர்கள் இதை வழங்குறாங்க. இது சம்பந்தமான விவரங்கள் தேவையென்னு சொன்னால் இப்போவே டிமோ கால் பண்ணுங்க. 1388 என்ற நம்பருக்கு
6: அட்வென்ச்சர் உங்களை அழைக்கிறது. இதோ புதிய ஜெட்வா T2 PHEV, சக்தி வாய்ந்த செயற்பாடு மற்றும் சுதந்திரமான பயணம். உங்கள் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியா அழையுங்கள். 0766-199-399. ஜெட்வா, இலங்கையின் ஒரே முகவரான யூரோ மோட்டர்ஸ் நிறுவனத்தினால் பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது.
7: ரூபாய் 5,000 அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ். ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா October 25 வரை மட்டுமே. ஃபேஷன் பாக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
8: சிறந்த விலைக்கு குவாலிட்டியுடன் 100

0: தொடர்பதற்கு மொபைல் 1598. இப்போ நீங்க உங்களினுடைய பேங்கிங் தேவையை பூர்த்தி செய்யணுமாக இருந்தா போக வேண்டிய ஒரே பேங்க் செலான் பேங்க் அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, செலான் பேங்கை பொறுத்தவரையில் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் விருதுகளை வென்று பெரிய ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு பேங்காக மாறியிருக்கு. ஈரோமணி அவார்ட்ஸ் விருதுகளை பொறுத்தவரையில் 2 விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த எஸ்எம்இகளுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு விருதையும் பெற்றிருக்கிறாங்க. எனவே நீங்கள் ஒரு எஸ்எம்இயாக இருந்தால் நீங்கள் உங்களினுடைய முதலீட்டை இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொள்றதுக்கும் அதுக்கான சரியான சப்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்கும் செலான் பேங்குக்கு போனீங்கன்னு சொன்னாலே போதுமானதாக இருக்கு.
1: ஹிமாலயா விட்டமின் சி ரேஞ்சில இருக்கு விட்டமின் சி மற்றும் நேச்சுரல் பிளாக் எக்ஸ்ட்ராக்ட். இது ஸ்கின் மேல இருந்து இல்ல உள்ள இருந்து வேலை செய்யும். வெறும் கிளீன் சேரும் மாய்ஸ்டர் பண்ணுங்க. போட்டோம் நல்ல இருந்து நேச்சுரலி பிரைட் ஸ்கின் கிடைக்கும்.
2: டியூலக்ஸ் அக்வாடெக் டேம் ப்ரொடெக்ட். நீரால் நெருங்கவே முடியாது. அல்கி ஃபங்கஸ் டர்ட்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது.

0: உடலின் ஐந்து பாகங்கள் உள்ள வலிக்கு நிவாரணம் வழங்குகின்றது.
1: நான் நம்புறது பெனடால்.
2: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது. டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
3: அபிவிருத்தி ரத்த சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் தள்ளுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
4: மனிதர்களின் மிக நெருங்கிய நண்பனாக சில விலங்குகள் வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன. அதிலும் அதிக அளவில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படும் நாய்கள் சில சந்தர்ப்பங்களில் முறையான உரிமையாளரை பெறுமின்றி வீதிகளிலும் தெருக்களிலும் பொது இடங்களிலும் கைவிடப்படுகின்றன. இதனால் நாளடைவில் தெருநாய்களின் பெருக்கம் அதிகமாகி பல்வேறு சிரமங்களையும் ஆபத்துகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அத்தகையதொரு பிரச்சனையே நுவரெலியா மாவட்டத்தின் மஸ்கெலியா நகர மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். ஆம், மஸ்கெலியா நகரில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் தெருநாய்களினால் பல ஆபத்துக்களை சந்திக்க நேரிடுவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். தெருநாய்களின் அச்சுறுத்தல்களினால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொழிலுக்காக செல்வோரும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் மஸ்கெலியா நகரில் உள்ள பிரதான வீதியில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் வீதியூடாக பயணிப்பவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டு செல்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர்.
5: இங்க வந்து டவுன்ல சரியா நாய் தொல்லை இருக்க முடியல, பயமா இருக்குது. பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து டவுனுக்கு மஸ்கெலியாவில பஸ் ஏறுற இடத்துல இருந்து எல்லா இடத்துலயும்

அவரே இசைத்திட்டிலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபிணைய வானொலியின் ஊடாக. இயேசு சுவாமி நமக்கு மீட்பனாக இருக்கும் பொழுதும் நிச்சயமாக நமக்கு கவலையே இல்லை. ஆனால் அவரை நாங்கள் மீட்பராக கொண்டிருக்கின்றோமா அல்லது அவருடைய நாமத்தை மாத்திரம் தரித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல மீட்பன் எங்களுக்கு இருந்தால் அவருடைய வழிகாட்டல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சுயத்தின்படி நடக்கின்ற தேவ பிள்ளைகளாகவும் இவருடைய நாமத்தை மாத்திரம் தரித்துக் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுத்து இயேசு சுவாமி எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் வேதத்தின்படி வழிநடந்து செல்ல வேண்டும். நாங்கள் வேதத்தின்படி வழிநடந்து செல்லுகின்ற பொழுதுதான் தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை முக்கியமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் இருக்கின்றதான அசுத்தங்களை களைந்து போட்டு நல்ல மேய்ப்பனுடைய பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அவர் எங்களை நடத்த முடியும். இளைஞர்கள் உங்களுக்கு வினைவானோட உங்களுக்காக எடுத்த பாடல் கிங் டேவிட் இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.

0: உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி kirbafm@gmail.com kirbafm@yahoo.com ஓடு இணைந்து.
1: வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர்.